கிரணமணியும் உதயமதிலு சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அலையும் பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரச மதுர சுமசரங்கள் எய்தி அமிர்த பொழின பிரணய ஹரிதராக ஹிருதய தரள மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனமான

0: ஸ்விங்கர் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ்
1: எல்லா தரம் தையல் மெஷினுகளும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் விலைக்கு
2: ஸ்விங்கரில் பவர் மெஷினுகளுக்காய் பிரத்யேக ஷோரூம்
0: ஸ்விங்கர் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பழவங்காடி திருவனந்தபுரம்
3: 4859017986
4: ജോഫി തരകൻ വരികൾ എഴുതി, ഔസേപ്പച്ചൻ സംഗീതം നൽകി, ചിത്രയും ബാലുവും പാടിയ ഗാനം ചിത്രം പോലീസ്.